ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சின்ன வளர்ந்தார் ஊர் மாதால் கொன்று மறைக்கே அரைஞ்சியாங்க ஒழுமை ஒழுவுறா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மறா சின்ன மறக்க பெறுவாள்.